0: கல்லேன் ஜோல மாறனே நீங்களே மாறிறேனா லாக்குசி கோளாயே பாபு தானே மோட்டியார்னாய்
1: ஓ காரியாரியே டாட்டி டாட்டியானி.